0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர் குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: டீம் பாயிண்ட் பிளாங்க் மியூசிக்
3: இட்ஸ் பியாண்ட் தி மஷின்
2: மியேபி ரஃபைல் மகேசி பாஸ்பால் பாப்பா another one பெக்கி பீமோ டஸ் யூ நோ ஹே யோ.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர்குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ